0: താളത്തിന്റെ ഒരു അതികായകനുമായിരുന്നു. അദ്ദേഹം നമ്മെ വളരെ നേരത്തെ പിരിഞ്ഞുപോയെങ്കിലും തികവ് തേടുന്ന ഓരോ ഗഞ്ചറ വാദകന്റെയും വിരലുകളിലൂടെ അദ്ദേഹത്തിന്റെ താളം ഇപ്പോഴും തുടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു.
1: ഗഞ്ചറ എന്ന ചെറുവാദ്യത്തെ ഭാരതത്തിൽ മാത്രമല്ല ലോക സംഗീതത്തിന്റെ ഭൂപടത്തിൽ അടയാളപ്പെടുത്തിയവരിൽ മുൻപന്തിയിലായിരുന്ന കലാകാരനായിരുന്നു ഹരിശങ്കർ. ഒട്ടനവധി വിദേശ രാജ്യങ്ങളിലും മറ്റും യാത്ര ചെയ്ത് ഒട്ടനവധി വേദികൾ ധന്യമാക്കിയ ഹരിശങ്കർ നിരവധി ശിഷ്യരിലൂടെ തന്റെ ബാണി ഇന്നും ഒരു ഹരമായി നിലനിർത്തുന്നു. 3 പതിറ്റാണ്ടുകളായി ഹരിശങ്കറിന്റെ കീഴിൽ മൃദംഗവും ഗഞ്ചറയും അഭ്യസിച്ച ചെന്നൈ ത്യാഗരാജൻ, ഗഞ്ചിറ വിദ്വാൻമാരായ CP വ്യാസവിട്ടല, ഡോക്ടർ നീർക്കുണം ശങ്കർ, ബാംഗ്ലൂർ അമൃത് തുടങ്ങി അനവധി ശിഷ്യർ ഹരിശങ്കറിനുണ്ട്.
2: 1999 சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் ஆல் இண்டியா காம்படிஷனில் எனக்கு ப்ரைஸ் கிடைச்சது. அதுக்காக ஆல் இண்டியா ரேடியோ போகும்போது எங்கள் அப்பா ஹரிசங்கர் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார்.
1: மத்ரா சர்வகலாசாலையில் இருந்தும் லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஜி ஹரிசங்கர் என்ன விஷயத்தில் PhD நேடிய சிஷ்யன் டாக்டர் நேர்குணம் எஸ் சங்கர்.
2: அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின் போது நான் தான் ஜட்ஜா வந்தேன், நான் தான் ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னை வந்து எங்கள் அப்பா இவனுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் இதுக்கு மேலே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். இன்னொரு நாள் அவர் வீட்டுக்கு போன அப்புறம் என்னை பார்த்துட்டு அவர் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துட்டார். அன்னையிலேருந்து நான் அவர்கிட்ட அவர் கடைசி காலம் வரைக்கும் குருகுல வாசம் பண்ணேன். அந்த டைமில் கொஞ்ச நாள் வார வாரம் சாட்டர்டே சண்டேல கிளாஸ் போயின்ட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் கூடவே இருந்து அவர் கூடவே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணேன். நிறைய கச்சேரி அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் கிளாஸ் எனக்கு வந்து பேசிக்ஸ் ஃபிங்கரிங்லேருந்து சொல்லி கொடுத்தார். அவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக்ஸை ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி அவர் பின்னாடி அவர் பக்கத்துலேயே உட்காந்து அவரோட ஃபிங்கரிங்கை பார்த்து நான் நிறைய கற்றுருக்கேன். நிறைய அவர் கூட இருந்து அவர் வாசிக்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்து தான் இன்னும் நிறைய நான் கற்றுருக்கேன். அவர் கடைசியாக வாசித்த கச்சேரி ட்ரிவாண்ட்ரமில் சிவராமன் சாரோட ஒரு தனியாவர்தன கச்சேரி. ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பழைய நிறைய வித்வான்கள் கஞ்சிரா வாசிச்சிருக்கா. அவளோட வாசிப்பெல்லாம் உள்ளங்கை பிரயோகம் அதிகமாக இருக்கும். தக்கிட்ட தக்கிட்ட சின்ன சின்ன தக்கிட்ட தக்கிட்ட அப்படின்னு உள்ளங்கை தக்கிட்ட தக்கிட்ட கிட்ட தாக்கு தோம் தாங்கு அப்படிங்கிற ஃப்ரேசஸ்லாம் வாசிப்பா. தறிக்கிட்டதும் தறிக்கிட்டதும் தறிக்கிட்டதும் அது வாசிப்பா. தாக்கடை கிடத்தும் கிடத்தும் தாக்கடை கிடத்தும் கிடத்தும் தொங் கிடத்துக்க தாக்கடதும் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் அந்த காலத்தில் தொங்கிடத்துக்கு தறிக்கிடத்துக்க. ஸோ இதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்பீடில் மீடியம் ஸ்பீடு தான் வாசிப்பா. ஏன்னா உள்ளங்கை பிரயோகம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்பீடு அவளால் ஜென்ரேட் பண்ண முடியல. இவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக் அப்படின்னா உள்ள ஃபிங்கர் டிப்பை யூஸ் பண்ணி ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் சைமல்டேனியஸாக டர்ன் பண்ணி வாசிக்கிறது இவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக்.
1: லோகமெம்பாடுமுள்ள கஞ்சிற வித்யார்த்திகள் படிக்கிற நிரவதி சாங்கேதிக வாயனகளுக்கு பின்னில் ஹரிசங்கரின் சுவாதீனமுண்டு. ஹரிசங்கர் பாணி என்ன சைலி கஞ்சிற படனத்திலே ஒரு பிரத்யேக பாடசாகையாய் தன்னை உயர்ந்து வந்துட்டு.